நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து

வாழ்வது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது இனம்.

அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து

அறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. அறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி. மாறுவது மனம் சேரு